ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங், ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.

0: இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸை நீங்கள் 9 மணி வரை உங்களுக்கு ஒரு கேள்வி தேரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பாதலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 22 2.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கேள்வி என்னவென்றால், ஒரு சின்ன குழந்தை வந்து தன்னுடைய தந்தையுடன் தங்களுடைய ஊர் திருவிழாவுக்கு போயினதாம். அங்கே போகும் பொழுது அங்கே வந்து பலூன் வியாபாரி இருந்தார், பலூன் விற்று கொண்டிருந்தாராம். அதை பார்த்து விட்டு அந்த குழந்தை வந்து அந்த தந்தையிடம் வந்து அடம் பிடித்து தனக்கு பலூன் வாங்கி தர சொல்லி கேட்டுதாம். அப்பொழுது அந்த தந்தையும் வாங்கி கொடுத்தாராம். வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து அந்த பலூனை ஒரு 2-3 மனத்தியாலங்கள் விளையாடி கொண்டிருந்ததாம். திடீரென அந்த பலூன் அந்த குழந்தையின் கைகளில் இருந்து கை நழுவி பறந்து விட்டதாம். அதை பார்த்து அந்த குழந்தை அழுதுதாம். அதற்கு அந்த தந்தை வந்து என்ன கூறியிருப்பார், ஒரு விடயத்தை தந்தை கூறியிருப்பார். கேள்வி சின்னனாகத்தான் இருக்கும், ஆனால் ஒரு ஆழமான கருத்துக்கள் நிறைந்த ஒரு கேள்வியாக இருக்கும். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அல்லது இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை, பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4 1 6 6 4 4 6 2 2 2.

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165

0: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் சுகம். நிலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நலமாகவே இருக்கிறேன்.
0: நீண்ட இடைவெளிக்கு பிறகு சுதன காண்றா,
1: அதெல்லாம் நீங்கள் பிரபலமானதால வந்த அப்படின்னு. நீங்கள் பிரபலமானது அது நல்லது தானே. ஆரம்பத்துல நாங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஐடியா சொல்லி அப்படி செய்யுங்க இப்படி செய்வீங்க கேள்வி கேட்டு பேரங்க சொன்ன காலம் எல்லாம் போய் இப்ப நீங்க எல்லாம் தத்துவ ரீதியா எல்லாம் வந்துட்டீங்க. உங்கள்ட தத்துவத்துக்கு பதில சொல்றேன், எனக்கு நேரம் முடிவு கிடைக்கலாது. அந்த அதுக்கேற்ற மாதிரியே பாட்டையும் கேட்டிருக்கிறேன். இதுவும் கடந்து போகுமாட்ட பாடல் சொல்லியிருப்பார் என்னண்டா, இந்த உலகத்திலேயே எது போச்சுதோ அதை பற்றி கவலைப்பட விடு. அடுத்ததுக்கு போனது கடைசி வரையும் அந்த பலூன் திரும்பி மேல போன பலூன் திரும்பி கீழே இறங்கி வர போறது இல்லை. முடிஞ்சதை திருப்பி நினைக்காத, அதுதான் முழுத்தலுக்கும் எங்கண்ட கவலைகள் எல்லாத்துக்குமே காரணம். அதுதான் இப்ப நீ சின்ன பிள்ளை இது விளங்காட்டிலும் நீ வளர வளரவும் இந்த இந்த இதை ஞாபகம் வச்சிட நீ வாழ்க்கை முழு நாளும் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லியிருப்ப. இது உளவியல் எல்லாரும் பெரிய தத்துவம், எல்லாரும் அடிப்படையா சொல்லி கொடுக்கறது.
0: இந்த பாடல் வந்து ஐஸ்வர்யா மற்றும் நவீன் அவர்கள் இணைந்து பாடி ஒரு பாடல். வலிக்கும் இந்த நேரம் 8:11.
2: உலகத்துல மட்டுமல்ல நம்ம நாட்டிலையும் வருஷத்துக்கு எத்தனையோ சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளடக்கப்படுறாங்க. இந்த பாலியல் துஷ்பிரயோகம்ன்றது சில பேர் கூறுறாங்க

ஆமாம், நேயர் சுதன் அவர்கள் கேட்ட பாடல் வந்து நெட்டிக்கன் திரைப்படத்திலிருந்து. கார்த்திக் நேதாவினுடைய வரிகளில் வந்த பாடல் சிட் ஸ்ரீராம் பாடிய பாடல். ஒழிக்கும் நேரம் 8:12.

0: போகும்.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
4: நல்ல சுகமாக இருக்கின்றோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நல்லா இருக்கிறேன்.
4: எப்படி இருக்கிறது இன்றைய நாள்?
5: இன்றைய நாள் இதுவரை நல்ல இனிதே நிறைவேறுகின்றது.
4: நல்லது,
5: கடவுளுக்கு ரொம்ப நன்றி. இல்ல இல்ல, இனி டைம் தான் கோயிலால வீட்டை போய் கொண்டிருக்கிறேன். சாப்பிடுவோம்,
4: இனித்தான் சாப்பாடு. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
5: பாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல.
4: ஆஹா, கோயிலால போய். ஆமா, நல்ல பாடல். இந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம்.
5: அந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, அந்த பலூன் வந்து காசு கொடுத்து தானே அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருப்பேன். அப்பா சொல்லிருப்பேன், காசு கொடுத்து வாங்கி தந்தான் பலூன், இதை நீங்க கை தவற விட்டுறீங்க, திருப்பி ஒரு காசு கொடுத்து அந்த பலூனை வேண்டி திருப்பியும் அதை நீங்க தவற விட்டோ உடைச்சாலும் மணி தான் வேஸ்டா போறது. அந்த மணிக்கு ஏதாவது சாப்பாட்டையோ வேற ஏதாவது பொருளை வாங்கி தரலாமன்னு சொல்லியிருப்பேன்.
4: சோறு தான் முக்கியம். அப்படியா?
5: சோறும் இம்பார்ட்டன்ட் தான். இப்ப பலூன் ஒரு வேஸ்ட் பண்றதுக்கு சாப்பாடோ இல்ல வேற ஏதாவது தேவையான பொருளை வேண்டலாம் தானே?
4: கண்டிப்பா. இந்த பாடல் வந்து தீப்பு மற்றும் ரீட்டா வடிவேலியுடைய குரலில் வருகிற பாடல். ஒலிக்கும் நேரம் 8:19.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ டாட் சிஏ.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: இனியமால வணக்கம். கண்ணபேச நல்லமா இருக்கிறீங்களா?
1: நான் நலம். நீங்க நலமா?
2: நான் நலமா இருக்கோம்.
1: எப்படி இருக்கிறது இன்றைய நாள்?
2: இன்றைய நாள் நல்லா இருக்கு.
1: வளம போல இருக்கு. அப்படியா?
2: ஆமா
1: ஆமா. சலங்களை என்ன பாட தெரிவு?
2: பாடு மங்காத்தா திரைப்படத்துல இந்த விளையாடு மங்காத்தா இந்த பாட்டு.
1: விளையாடு மங்காத்தா, ஆமா. கேட்டு மக்களுங்கள், நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. ஜீவன் சங்கராஜாவினுடைய இசையமைப்பில் ரஞ்சித் மேடம், சுசித்திராவினுடைய குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 8:25.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் மதி. கதை கண்டு எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் மதி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நான் நல்லா இருக்கிறேன்
1: மதி. எங்க வேலை இல்லையா?
2: இல்ல இல்ல, நான்
1: வீட்டுலதான். வீட்டுலதான் சொல்லுங்களேன். என்ன பாடல்?
2: பாட்டனைக்கு பாட்ஷா படத்துல இருந்து ராரா ராமையா.
1: ஏன் இந்த பாடல் தெரிவு?
2: ஒரு தத்துவ பாட்டுக்கு
1: நல்லது கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் SPB மற்றும் ஸ்வர்ணலதாவினுடைய குரலில்.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: ஒளிக்கும் இந்த பாடல் தாஜ்மஹால் திரைப்படத்தில் இருந்து சுஜாதாவின் குரலில்.

வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை 416-700-2222. 416-700-2222. J.CA.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிபிரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஜி, நான் லலித் கலைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? ஓ, நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம். ஆனா லலித்தை கண்டுதான் கண்ணனா?
3: எனக்கு இது சூரிய வம்சம் திரைப்படத்துல இருந்து சுஜாதா பாடின ரோசா பூ சின்ன ரோசா.
2: ஆமாம், சுஜாதா பாடிய பாடல். அந்த திரைப்படம் பாத்தீர்களா? சூரிய வம்சம்.
3: ஓ, அதுக்கு என்ன தரம் பார்த்தது?
2: நல்ல படம்.
3: நல்ல படம். ஓ,
2: நல்லது. கேட்டு மகளுங்க, நன்றி. தொடர்ந்து
3: சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
2: உலகம் இந்த நேரம் 8:53.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் இதுவரை நேரம் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. உங்களிடம் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன். அதாவது, ஒரு சிறு குழந்தை, ஒரு பெண் குழந்தை வந்து தன்னுடைய தந்தையுடன் தங்களுடைய ஊர் கோவிலுக்கு திருவிழாக்கு சென்றதாம். அங்கு போகும் பொழுது அங்கு வந்து பலூன்கள் விட்டு கொண்டிருந்த இருந்தார்களாம். அதை பார்த்து அந்த குழந்தை தன்னிடம் தந்தையிடம் வந்து கேட்டுதான் தனக்கு பலூன் வாங்கி தர சொல்லி அடம் பிடித்ததாம். அந்த தந்தையும் ஒரு பலூனை வாங்கி கொடுத்தாராம். அந்த குழந்தையும் ஒரு 2-3 மனத்தியாளங்கள் அந்த பலூனுடன் விளையாடிச்சான். பிறகு பார்த்தால் அந்த பலூன் வந்து அந்த குழந்தையினுடைய கையை நழுவி அது பறந்து சென்று விட்டதாம். அதை பார்த்த அந்த குழந்தை அழுதுதாம். அதற்கு அந்த தந்தை என்ன சொல்லியிருப்பார் என்று கேட்டிருந்தேன். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. அந்த தந்தை என்ன சொன்னார் என்றால், அந்த பலூன் தானே அது போய்விட்டது, ஆனால் நீ இவ்வளவு நேரமும் அந்த சந்தோஷப்பட்ட நீ, அந்த மகிழ்ச்சியாக இருந்த தருணம் வந்து உன்னை விட்டு போகவே இல்லை, அது போகவும் போகாது என்று சொன்னாராம். இதே போலதான் சில விடயங்களும் சில மனுஷரும் நாங்களும் வந்து நம்ம விட்டு ஏதாவது சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய கையை விட்டு சென்று விடும். ஆனால் அது கொடுத்த அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் வந்து எங்களை விட்டு எப்பவுமே போகாது. ஆகையால் நீங்கள் ஒவ்வொரு நொடியையும் வந்து ரசித்து ருசித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் இதிலிருந்து தெரிய ஒன்று தெரிகின்ற ஒரு விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
1: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பது ராஜி கிருபா. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடற்பகுதியில் இருந்து கடற்தொழிலுக்காக சென்ற நிலையில் காணாமல் போன மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மத்திய வங்கி முன்பாக ஆளுநர் நந்தலால் வீரசிங்க பதவி விலக வேண்டும் என கோரி நடைபெற்ற போராட்டம் அரசாங்கத்தின் அரசியல் நாடகம் என ஜெயந்த அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். மக்கள் தொகையை நிலையானதாக பராமரிக்க தேவையான கருவுறுதல் வீதம் இந்தியாவில் குறைந்து வருவதாக மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. குடல் புற்று நோய் பரிசோதனைக்காக குறைந்தபட்ச வயதை ஒன்டாரியோ மாகாணம் குறைக்க திட்டமிட்டு வரும் நிலையில் மத்திய மாகாணங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என சுகாதார அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. ஸ்பெயின் தலைநகர் மாட்டில் போப்பாண்டவர் லியோ தலைமையில் நடைபெற்ற திறந்தவெளி திருப்பள்ளியில் 10,00,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் பற்றைக்காடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 230 கிலோ கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா ஓமந்தையின் ஆவட்குளம் பகுதியில் இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. உலகளாவிய பொருளாதார நெருக்கடி மற்றும் சர்வதேச சந்தை அசாதாரண நிலைகளை கருத்தில் கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது பொருளாதார ஆலோசனை குழுவுடன் உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவுடனான உறவுகளை சீர் செய்யாமல் சீனாவுடன் அதிகமாக சாய்வதை கனடா தவிர்க்க வேண்டும் என முன்னாள் கனேடிய பாதுகாப்புத்துறை தலைவர் ஜெனரல் வோனியர் எச்சரித்துள்ளார். பாதுகாப்பு மற்றும் வெளிவிவகார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் அமைச்சர் மட்டத்தில் கூட்டு குழு ஒன்றை அமைக்க சர் வங்கதேசம் மற்றும் துருக்கி ஆகியன இணக்கம் தெரிவித்துள்ளன.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 22 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 24 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 15 பாகை செல்சியஸிலும் நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும், வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும் காணப்படுகின்றது. செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவார தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி. சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இதுவரை நேரம் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 11 மணி வரை நீங்கள் இதய ராகம் நிகழ்ச்சியுடன் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166-44-6222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: இதயராகம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை. நீயே என் பேரன்பு. தலைப்பு: கைப்படி அளவுதான் என் இதயம், கைப்படி அளவுதான் என் இதயம், ஆனால் அதற்குள் அடங்கி விடுகின்றது அளவிட முடியாத உன் பேரன்பு. ஆனால் அதற்குள் அடங்கி விடுகின்றது அளவிட முடியாத உன் பேரன்பு. சிறு துளிக்குள் சிறைப்பட்ட பெரிய கடல் நீ, சிறு துளிக்குள் சிறைப்பட்ட பெரிய கடல் நீ. என் இதயம் துடிப்பது ஒரு முறைதான், ஒவ்வொரு துடிப்பும் உன் பெயரை கேட்டுக்கொண்டுதான் மறுமுறை துடிக்கின்றது. இதயம் என்னவோ என்னிடம்தான், அதில் உயிர் வாழ்வது என்னமோ நீதான். இதயம் என்னமோ என்னிடம்தான், அதில் உயிர் வாழ்வது என்னவோ நீதான்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: ஒரு சிறு கவிதை. உன் உன்னதமான காதலில் உரிமை எடுத்துக்கொள்ள முடியாமல் தினம் தினம் என்னோடு போராடி கொண்டிருக்கின்றேன். உன் உன்னதமான காதலில் உரிமை எடுத்துக்கொள்ள முடியாமல் தினம் தினம் என்னோடு போராடி கொண்டிருக்கின்றேன். வாயிருந்து முன்னிடம் காதலை சொல்ல முடியாமல் வாய் பேசாதவள் போல் மௌனமாக மாறுகின்றேன். வாயிருந்து முன்னிடம் காதலை சொல்ல முடியாமல் வாய் பேசாதவள் போல் மௌனமாக மாறுகின்றேன். கைகள் இருந்து முன்னை கட்டி அணைக்க முடியாமல் கைவிலங்கு போட்ட கைதியாக மாறுகின்றேன். கைகள் இருந்து முன்னை கட்டி அணைக்க முடியாமல் கைவிலங்கு போட்ட கைதியாக மாறுகின்றேன். உன் கண்களை பார்த்தால் உலகம் மறந்து உன்னோடு வந்து விடுவேனோ என்பதற்காக பார்வை இழந்தவள் போல் மாறுகின்றேன். உன் கண்களை பார்த்தால் உலகம் மறந்து உன்னோடு வந்து விடுவேனோ என்பதற்காக பார்வை இழந்தவள் போல் மாறுகின்றேன். நீ என் அருவியில் இருந்தால் கூட உன்னை மறக்க வாய்ப்பிருக்கலாம். நீ என் அருவில் இருந்தால் கூட உன்னை மறக்க வாய்ப்பிருக்கலாம். ஆனால் நீ என் மனதில் இருக்கின்றாய். நானாக நினைத்தாலும் என்னால் உன்னை மறக்க முடியாது. நீ என் அருவில் இருந்தால் கூட உன்னை மறக்க வாய்ப்பிருக்கலாம். ஆனால் நீ என் மனதில் இருக்கின்றாய். நானாக நினைத்தாலும் என்னால் உன்னை மறக்க முடியாது.

பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பரத் திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.

0: PhD.
1: பல பெண்களின் கண்களை மட்டுமே பார்த்து வளர்ந்த ஒருவன், பல பெண்களின் கண்களை மட்டுமே பார்த்து வளர்ந்த ஒருவன் முதன் முதலில் ஒரு அழகிய பெண்ணின் முகத்தை பார்த்து வியந்தான். முதன் முதலில் ஒரு அழகிய பெண்ணின் முகத்தை பார்த்து வியந்தான். அவள் பெண் தானா, இல்லை அவள் பிரமன் செதுக்கிய பெண் சிலையா என்று, அவள் பெண் தானா, இல்லை அவள் பிரமன் செதுக்கிய பெண் சிலையா என்று வெட்கத்தில் மாறியது அந்த பொன்னுறமுடைய பெண்ணின் முகம். வெட்கத்தில் மாறியது அந்த பொன்னுறமுடைய பெண்ணின் முகம். காதலம் தோன்றியது ஜாதி மதமற்ற உணர்வுடன். காதலம் தோன்றியது ஜாதி மதமற்ற உணர்வுடன்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்க அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு குட்டி தீரா
0: ஆண்ட்ரியா
1: ஓ சொல்றியா ஜூலை 4
0: விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோலன் ஃபயர் இவென்ட்ஸ் கிளிக்கூட் CA

0: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: நான் பிரசாதம் கேட்கிறேன், எப்படி இருங்க?
0: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல மாச்சியாக நன்றி.

0: மடியில் தலை சாய்த்து உலகம் மறந்து நான் உறங்கிய அந்த நாட்கள் இன்றுமென் ஆன்மாவின் போர்வையாய் இருக்கின்றன. சிறு வயதில் உன் கரங்கள் என்னை அணைத்து தூக்கி கொஞ்சிய நினைவுகள் ஒருபுறம், பின்னால் அதே கரங்களால் நான் அன்போடு தூக்கி தாங்கி சுற்றி மகிழ்ந்தேன் உன்னை. நீ சிரித்தாடி கீழே இறக்கடா என்று அன்று நீ அடைந்த ஆனந்தம் என் கண்களில் இன்றும் ஒரு திரையாய் ஓடுகிறது. அந்த ஒரு கணத்தில் என் குழந்தை மனம் மீண்டும் உயிர்த்தது. யாரையும் பற்றி புறம்பேசாத உத்தமினி, நான் விரும்பிய உணவுகளை உன் பெற்ற பிள்ளைகளுக்கு கூட தெரியாமல் எங்கேதான் மறைத்து வைத்து எனக்கு தெருவாயோ? அவர்கள் தேடினாலும் அந்த அழகிய சுவைமிக்க பரிசு அவர்களுக்கு கிடைக்காது. அது எனக்கு மட்டும் தந்த ரகசிய அன்பு பரிசு. நான் உண்பதை ரசித்து நீ பார்த்து சிரிக்கும் அந்த அழகு, அந்த காட்சி என்றும் என் கண்முன்னே நிழலாடுகிறது. ஆனால் நீ என் அருகில் இல்லை. அன்பின் இலக்கணத்தை எனக்கு கற்றுத்தந்தாயே அம்மம்மா. அன்போடு பேரனை கொஞ்சி மகிழ்ந்தாய். ஆனால் மண்ணை விட்டு நீ சென்றபோது இறுதி யாத்திரையில் கூட உன்னை ஒருமுறை கொஞ்ச முடியவில்லை அம்மம்மா. நீ விண்ணுலகில் இருந்தாலும் என் இதயத்தில் ஒவ்வொரு துடிப்பிலும் நீ இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என் உயிரில் கலந்த உத்தமியே, என் உயிர் மூச்சாய் வாழும் என் அன்பு அம்மம்மா.
1: ஆஹா, வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. அந்த அம்மாவினுடைய பாசம், அவர்களுடைய பாசத்தை அளவிட முடியாத ஒரு பாசம். எனக்கு
0: அது அளவிட முடியாது.
1: நிறைய விடயங்கள்.
0: அம்மம்மா சம்பளத்தைக்க நான் ரெண்டு கையில அம்மாட்ட புட்டு வண்டி கொண்டு கொடுப்பேன். அந்த அதுல போட்டு அந்த சம்பளம் இதுக்குமா அவகாயில தேய்ச்சி போட்டு தீட்டி வர எனக்கு ஒரு பிடிக்கும். அது அப்படி அப்படி எல்லாம் நினைக்க முடியாத இடுவார்.
1: ஆஹா, வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: ஞாபகங்கள் வருகின்றது எனக்கெல்லாம். ஸ்கூல் எல்லாம் வந்து 6:40 நான் எனக்கு டவுனுக்கு தான் ஸ்கூலுக்கு ஜெஃப்னாக்கு தான் வரணும். அப்போ 6:40 எனக்கு அந்த ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்துடும் சின்ன வயசில். அப்போ அம்மம்மா தான் எல்லாம் ஒலிம்பி சமையல் எல்லாம் செய்து சாப்பாடு எல்லாம் தீத்தி விடுவான். எங்களுக்கு கொஞ்சம் தூரம் வரணும், அவவே ஓடி ஓடி வருவான். அங்களோட எல்லாம் வருவான், அந்த பஸ் வர மட்டும் வந்து நிற்பா. அந்த ஞாபகங்கள் எல்லாம் வந்து விட்டது. வாழ்த்துக்கள் எங்களுடைய.
0: அம்மம்மா சரியான சின்ன ஆளை தூக்கி எல்லாம் சொல்லாட்டி அதெல்லாம் இன்றைக்கு அந்த அந்த நாள்லயே எனக்கு சரியான நினைவுகள் வருது. நன்றி, எனக்கு கவிதை சொல்ல வாய்ப்பு தந்தாங்க. மற்றது நான் கேட்க போற பாடல் வந்து வேல் திரைப்படத்தில் ஆயிரம் ஜன்னல் வீடு.
1: ஆயிரம் ஜன்னல் வீடு, ஆமா, நல்ல ஒரு பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி. இந்த பாடல் வந்து வடிவேல் மற்றும் பிரேம்ஜியினுடைய குரல் வருகிற பாடல். ஒலிக்கும் நேரம் 9:32.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: Asian Textiles in Maabiram Mega Sale. Store-wide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2,410, nighty $3,410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1, Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.
3: எத்தனை உணர்வுகள் தான் மறைப்பது, எத்தனை உணர்வுகளை தான் மறைப்பது, எத்தனை கனவுகளை தான் இழப்பது, எத்தனை கனவுகளை தான் இழப்பது, எத்தனை நினைவுகளில் தான் மூழ்கி திளைப்பது, எத்தனை நினைவுகளில் தான் மூழ்கி திளைப்பது, எத்தனை காலம்தான் வலிக்காதது போல் நடிப்பது, எத்தனை காலம்தான் வலிக்காதது போல் நடிப்பது, இன்னும் எத்தனை முறைதான் நாம் நம்பிக்கையோடு மீண்டும் எழுந்து நடப்பது, இன்னும் எத்தனை முறைதான் தன் நம்பிக்கையோடு எழுந்து மீண்டும் நடப்பது.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது
1: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 416-489-2000 GTA Credit.

அகண்ட பிரபஞ்சத்தின் ஆழத்தை உன் கண்ணோடு ஒப்பிட முனைந்து தோற்ற கவிஞர்களே, அகண்ட பிரபஞ்சத்தின் ஆழத்தை உன் கண்ணோடு ஒப்பிட முனைந்து தோற்ற கவிஞர்களே, வானின் குட்டி நட்சத்திரங்களாக ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. வானின் குட்டி நட்சத்திரங்களாக ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. உன் சிகையழகை கருமை போர்த்திய வானோடு ஒப்பிட்டதால் வானமும் நாணத்தில் செவ்வனமாய் சிவந்து போனது. உன் சிகையழகை கருமை போர்த்திய வானோடு ஒப்பிட்டதால் வானமும் நாணத்தில் செவ்வனமாய் சிவந்து போனது. உன் இயல்பை பாட வாய்மொழி இல்லாது மௌனம் சாதிக்கின்றது காற்று. உன் இயல்பை பாட வாய்மொழி இல்லாதது மௌனம் சாதிக்கின்றது காற்று. புயலாக மாறும் காற்றுக்கும் அடைமலையை தெறிக்கும் வானத்திற்கும் இந்த நிலை எனில் உன் மீது காதல் கொண்ட இந்த பேதை மனம் எங்கனம் தவிக்கும். புயலாக மாறும் காற்றுக்கும் அடைமலையை தெறிக்கும் வானத்திற்குமே இந்த நிலை எனில் உன் மீது காதல் கொண்ட இந்த பேதை மனம் எங்கனம் தவிக்கும்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் groceries.ca 905-417-6069.
2: இதய ரகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் அதே சுகமா ஆனந்தமா இருக்கேன்.
2: சாப்பிட்டீங்களா? நைட் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதா?
3: அது முடிஞ்சது, அது முடிஞ்சது,
2: அது முடிஞ்சது. நல்லது. சொல்லுங்க, உங்களுடைய கவிதையை கேட்போம். சொல்லுங்க.
3: சின்ன கவிதை தான்.
2: சொல்லுங்க.
3: தங்கத்தில் மீன் பிடிக்க தங்கத்தில் வலை செய்தேன், கிடைத்தது. கடலில் புல்லெடுக்க படலில் புகுந்தேன், புல்லும் எடுத்தேன். கடலில் முத்தெடுக்க படகில் கவிழ்ந்தேன், முத்தும் கிடைத்தது. ஆடலில் ஊடல் எடுக்க பாடலும் செய்தேன், தேடலும் வந்தது. என் காதலியை கண்டெடுக்க காதல் சங்கத்தில் சேர்ந்தேன், அவள் என் அங்கத்தில் சேராமல் சொர்க்கத்தில் பார்க்கலாம் என்று தர்க்கமாக சென்று விட்டாளே. அவள் என்ன நினைச்சாலோ தெரியவில்லையே, நான் பைத்தியக்காரனும் ஆகிவிடவும் போலிருக்கிறதே. நன்றி, வணக்கம்.
2: பாத்தீங்க, கடைசியா எல்லாம் கிடைச்சது, காதல் கிடைக்காம போயிட்டது.
3: ஆமா, எல்லாம் கிடைச்சது, கிடைக்கல.
2: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. என்ன பாடல் தெரியும்?
3: நன்றி. பாடல் வந்து சொக்கத்தங்க படத்துல என்ன நினைச்சா நினைச்சாங்க பாடல்
2: என்ன நினைச்சா. ஆமா, நல்ல பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி. இந்த பாடல் வந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா சரிராம் குரலில். ஒழிக்கும் நேரம் 9:51 நிமிடம்.

மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சபையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647713 60 49.

0: இது ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் மகன் கிடைக்கின்றேன்.
0: வணக்கம், அப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், உங்களுடைய கவிதையை கேட்போம், சொல்லுங்கள்.
1: ஓகே. உயிரை உரசும் அவள் காதல், உதிரத்தை உதிரத்தில் உறையும் அவள் அன்பு, நெருங்கி அவளும் வரும்போது நெஞ்சத்தை நெரிடும் அவள் பார்வை, பார்த்தாலே பரவசம் ஊட்டும் சித்திக்கும் அமுதூட்டும் அவள் கைகள், அன்னம் போல அவள் நடந்து வந்தால் சுக்குள் அடிக்கும் அடமலை. அவ்வளவுதான்,
0: வாழ்த்துக்கள். அப்படியே வர்ணித்து தள்ளி விட்டீர்கள், அப்படியே ஒரே வர்ணனை. வாழ்த்துக்கள்,
1: நன்றி, நன்றி.
0: என்ன பாடல் தெரிவு?
1: பாடாச்செல்லாம் வந்த படம்.
0: வாடா செல்லம். ஆமாம், இந்த பாடல் வந்து சிறுத்தை திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். கேட்டு மகளுங்கள், நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம், நன்றி, வணக்கம்.
0: இந்த பாடல் வித்யாசாகருடைய இசையமைப்பில், உதித் நாராயணன் மற்றும் ரோஷானுடைய குரலில். ஒலிக்கும் நேரம் 10:03.

0: திருக்குறள் ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவாரத் தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆ தமிழ் எஸ்டியின் இதே ராகம் நிகழ்ச்சியில் கவிதைகளோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164462222. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்களும் தரப்படும். ஒலிக்க இருக்கும் பாடல்கள் குஷி திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படம் 2023 வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இருந்து ஹசான் அப்துல்லினுடைய குரலில் வருகிற பாடல். ஒலிக்கும் நேரம் 10:09.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: சினிமா தமிழேஷ்டியின் இதயராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள். முதலாவது, நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன் என்ற பாடல். இரண்டாவது, ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து ஆசை ஆசையா என்ற பாடல். மூன்றாவது, படையப்பா திரைப்படத்திலிருந்து சுத்தி சுத்தி வந்தீர்கள் என்ற பாடல். நான்காவது, 12B திரைப்படத்திலிருந்து பூவே வாய் பேசும் போது என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது, அநேகன் திரைப்படத்திலிருந்து ரோஜா கடலை என்ற பாடல். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 நீங்கள் வாக்கள் பதிவிடலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2. மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன். முதலாவது, நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன் என்ற பாடல். இரண்டாவது, ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து ஆசை ஆசையா என்ற பாடல். மூன்றாவது, படையப்பா திரைப்படத்திலிருந்து சுத்தி சுத்தி வந்தீர்கள் என்ற பாடல். நான்காவது, 12B திரைப்படத்திலிருந்து பூவி வாய் பேசும் போது என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது, அநேகன் திரைப்படத்திலிருந்து ரோஜா கடலை என்ற பாடல். அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழைப்பில் இருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் காசுநாதன் கலெக்டர். எனக்கு இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு அஞ்சு பாட்டை உனக்கு சொல்லிடுமா சொல்லுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா. முதலாவது நீ வருவாய் என திரைப்படத்தில் இருந்து பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன் என்ற பாடல். இரண்டாவது ஆனந்தம் திரைப்படத்தில் இருந்து ஆசை ஆசையா என்ற பாடல். மூன்றாவது படியப்பா திரைப்படத்தில் இருந்து சுத்தி சுத்தி வந்தீர்கள் என்ற பாடல். நான்காவது 12B திரைப்படத்தில் இருந்து பூவே வாய்ஸ் பேசும் போது என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது அநேகன் திரைப்படத்தில் இருந்து ரோஜா கடல் என்ற பாடல். தொலைபேசி எண் 4166-4642-22. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் நேரே சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: கூடிய
1: சீக்கிரம் சரி
2: வந்துடும்.
1: காணவில்லை என்று
2: வியாழக்கிழமையெல்லாம் கேட்கவே இல்ல, ரேடியோ நேற்று கேட்கவே இல்ல.
1: நன்றி நன்றி. உங்கள் வருகைக்கு கூடிய சீக்கிரம் சரியாயிடும். சொல்லுங்க என்ன தெரியும்
2: உங்களுக்கு? 1-3-5. ஓகே
1: 1-3-5. நன்றி
2: நன்றி
1: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166-4642-22. அடுத்து அழைக்கவிருக்கும் பாடல் மின்னலை திரைப்படத்தில் இருந்து ரூப்குமார் மற்றும் திப்புவின் குரலில்.

0: உங்களுக்கு நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ரஜி, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: தெரியுது?
1: எனக்கு வந்து ஒன்று
0: ஒன்று
1: மூன்று ஐந்து
0: மூன்று ஐந்து. நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நல்லா எப்படி இருக்கும்? அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.

0: இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள். முதலாவது நீ வருவாய் என திரைப்படத்தில் இருந்து பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன் என்ற பாடல். இரண்டாவது ஆனந்தம் திரைப்படத்தில் இருந்து ஆசை ஆசையா என்ற பாடல். மூன்றாவது படையப்பா திரைப்படத்தில் இருந்து சுத்தி சுத்தி வந்தீர்கள் என்ற பாடல். நான்காவது 12B திரைப்படத்தில் இருந்து பூவே வாய் பேசும் போது என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது அநேகன் திரைப்படத்தில் இருந்து ரோஜா கடலை என்ற பாடல். இந்த 5 பாடல்களை நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164446222. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: 1, 3, 4.
0: நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் புருஷோத்தம் கேட்கிறேன்.
0: வணக்கம்.
2: வணக்கம். 2, 1, 4, 3, 5.
0: நன்றி
2: நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜி.
0: வணக்கம்.
3: 1, 1, 3, 5.
0: அஞ்சாவது என்ன படம் அது தெரியாது. அநேகன். நன்றி
3: அநேகன். நன்றி
0: நன்றி. ஆமாம் நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம், அமிரன் கேட்கிறேன். 3, 1, 4.
0: யார் கதைக்கிறீங்க?
4: அமுதன்.
0: அமுதன், எப்படி இருக்கிறீங்க அமுதன்?
4: சுகமா இருக்கிறேன்.
0: முதல் தடவை என்னுடன் கதைக்கிறீர்கள். நீங்களும் அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4164426222. அதாவது முதலாவது நீ வருவாய் என திரைப்படத்தில் இருந்து பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன். இரண்டாவது ஆனந்தம் திரைப்படத்தில் இருந்து ஆசை ஆசையாய். மூன்றாவது படையப்பா திரைப்படத்தில் இருந்து சுத்தி சுத்தி வந்தீர்கள். நான்காவது 12B திரைப்படத்தில் இருந்து பூவே வாய் பேசும் போது. மற்றும் ஐந்தாவது அநேகன் திரைப்படத்தில் இருந்து ரோஜா கடலை. அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4164426222.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: இது ரகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கள்.
1: நல்ல பாடல், எனக்கு பிடித்த பாட்டு 1, 3, 2, 3, 2.
0: நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அதாவது முதலாவது நீ வருவாய் என திரைப்படத்தில் இருந்து, பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன், இரண்டாவது ஆனந்தம் திரைப்படத்தில் இருந்து ஆசை ஆசையாய், மற்றும் மூன்றாவது படையப்பா திரைப்படத்தில் இருந்து சுத்தி சுத்தி வந்தீர்கள், நான்காவது 12B திரைப்படத்தில் இருந்து பூவே வாய் பேசும் போது, மற்றும் ஐந்தாவது அநேகம் திரைப்படத்தில் இருந்து ரோஜா கடலை. இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். இன்னும் ஒரு சில நிமிடங்களே இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4166446222. அடுத்து அழைக்கவிருக்கும் பாடல் கடல் திரைப்படத்திலிருந்து, ரகுமானனுடைய இசையமைப்பில், மதன் காக்கியனுடைய வரிகளில், சிட் ஸ்ரீராம் குரலில்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
1: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவார தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com. சம்மர் டைம்ல ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ், 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட் CA.

0: உருளை திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-6677-2
3: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
4: 4 1 6 8 1 0 4 6 2 4 1 6 8 1 0 4 6 2
5: அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவாரத் தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும்.

யோசிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்பா. ஹலோ குட் மார்னிங் யோசிப்பா.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: Veggies fresher, price better, delivery faster. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery
3: 9699 James Street, Maple.
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் free home delivery. maplegroceries.ca 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
6: ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ்.
4: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றமில்லாதவனாக இருக்க வேண்டும். அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவாரத் தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும்.

ஜோஷிப்ப, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்ப. ஹலோ குட் மார்னிங் ஜோஷிப்ப.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4665-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல். வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: அடைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165 புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவார தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட்.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
8: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-60 49.

ரொம்ப சிம்பிளான அடுத்த கேள்வி. சாவித்திரிக்கு ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க. ரெண்டு சகோதரிகளுடைய பெயர் என்னன்றதான் கேள்வி. சாவித்திரி இருக்காங்கல்ல, நடிகை சாவித்திரியுடைய சகோதரிகள் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுடைய பெயர் என்ன? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலோடு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6446-2222. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதிலை சொல்லுங்கள். நடிகை சாவித்திரி இருக்காங்கள்ல, சாவித்திரியுடைய சிப்ளிங்ஸ் ரெண்டு பேர், அவங்க பேர் என்ன? கரெக்டாக யோசித்து சொல்லுங்கள். இந்த பதிலோடு கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு 416-644-6222.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. இந்த கேள்விக்கு பதிலோட இணைந்திருக்கிற நேர்களை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம், இது ரவிபாலா?
0: ஐயோ, முத பால்லயே சிக்ஸ் அடிச்சிட்டு போயிருவீங்களே. ஆமா, பரவாயில்ல, சொல்லுங்க, கேப்போம் உங்க பதில.
1: சாவி ஒன், சாவி டூ.
0: சாவி ஒன், சாவி டூ, சரியான பதில். சூப்பர், வெரி குட். எனக்கும் கண்டிப்பா தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே ஓகே. ஷாலினியுடைய மூணாவது பொண்ணு பேர் என்ன? அப்படியா? தெரியுமா? தெரியா? இல்ல, அப்படியா? யோசிச்சுட்டு வாங்க. ஷாலினியுடைய மூணாவது பொண்ணு பேர் என்ன?
1: ஓகே.

0: ஓகே, அதான் அடுத்த கேள்வி. வேற பதில் இருந்தா சொல்லுங்க. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
1: ஆண்டபடியே தீக்கோழி என்றபடியே அவருக்கு வயிற்றுல கேன்சர் வந்து சாணி
2: உங்களுக்கு
0: கரெக்டான ஒரு கேள்வி தான் எடுத்து
2: வந்திருக்கேன்.
0: ஓ, சாவி திரி, அப்படி பூட்டு விளக்கு அந்த மாதிரி காம்பினேஷன்ல கொண்டிருக்கீங்க. வித்தியாசமான பதில். வாவ், ஓகே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாவி ஒன் சாவி டூ தான் சொன்னாங்க, பட் வந்து இந்த பதில் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, வித்தியாசமா. ஓகே, நன்றி. இந்த அடுத்து ஷாலினியுடைய மூணாவது பொண்ணு பேர்
2: என்ன?
0: அப்படியா, சரி, யோசிச்சுடுவாங்க. சரியா, சரி சரி, நன்றி நன்றி, நோ ப்ராப்ளம். சிம்பிள், இது கேள்விக்கு பதில் வந்து இப்போ மறுபடியும் கேள்வி ஒரு தடவை சொல்லிடுறேன். ஷாலினியோடைய மூணாவது பொண்ணு பேர் என்ன? அவ்வளோதான். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ஆமாம், இது புது கேள்வி. ஷாலினியோடைய மூணாவது பொண்ணு பேர் என்ன? உலகத்தையே புரட்டி போடுற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் கிடையாது, சப்ப கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க வந்து பதிலோட கால் பண்ணுங்க. ஷாலினியுடைய மூணாவது பொண்ணு பேரு என்ன?

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
4: மியூசிக் கனெக்ட்ஸ்.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000, 416-489-2000 GTA credit.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உங்களுடைய ஃபேவரட் நிகழ்ச்சி காக்ககடிலாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எல்லா நிகழ்ச்சிக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுத்து நல்ல நல்ல பாடல்களை கேட்ட எல்லாத்துக்கும் நன்றி. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD, இது இது தமிழ் HD.
0: அந்த ஷாலினுடைய மூணாவது பொண்ணுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாலே அந்த கேள்விக்கு அப்படியே பதில் இப்போ ஹோல்டு பண்ணிட்டு போகிறேன். வந்து திருப்பி இந்த வெனஸ்டே வந்து அதை கவர் பண்ணிடுவோம். ஓகே, நன்றி, டாடா, பை பாய்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4761-4765-4661. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ் புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம் HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள் CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார் மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல் பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049
5: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
7: அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல் மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அதுவே முழுமையான அறமாகும் மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவாரத் தன்மை உடையவை தூய மனமே துணையான அறமாகும்

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $24 நைட்டி $34 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவார தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும். இனிய இசை விருந்து.

அது எஸ் பி சரண் விருப்பத்தில் அந்த பாடல் ராஜபாட் ரங்கத்துறை திரைப்படத்திலிருந்து நாங்கள் ஒலிக்க கேட்டோம். நேர்களை, இந்த வேளையில் தொடர்ந்து மூர்த்தி விரும்பி கேட்ட பாடல் ஒன்றை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கொண்டு வர இருக்கின்றோம். முந்தானை முடிச்சு என்ற திரைப்படம், அது பார்க்காதவர்கள் இருக்க முடியாது அப்படி சொல்லலாம். அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்களில் ஒன்று. 1983 வெளிவந்த திரைப்படம், முதலாவது திரைப்படம் 73, இது 10 வருடங்கள் கழித்து வெளிவந்த திரைப்படம். அந்த திரைப்படம் கே பாக்கியராஜ் அது இயக்கத்தில், அவரது கதை அம்சத்தில் வெளிவந்த திரைப்படம். கதை மற்றும் இயக்கம் அவரே நடித்து வெளிவந்த திரைப்படம் என்று சொல்லலாம். ஊர்வசியுடன் இணைந்து நடித்திருந்தார். இசைஞானி இளையராஜாவின் இசையில் இந்த திரைப்படத்தை பார்த்து ரசித்து சிரித்து ஓய்ந்த நேர்கள் பல. மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியது. அந்த திரைப்படத்தில் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் ஆக வெளிவந்த திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருந்தார், சின்னஞ்சிறு கிளியே சித்திரப்பூவிலியே. ஒரு சாரகேசி ராகம், ஒரு சோக ராகம்தான், என்றாலும் கேட்பதற்கு சுகமான ராகம், கேட்கின்ற போது மிக இனிமையாக இருக்கும். முத்துலிங்கம் அந்த வரிகளை தந்திருப்பார். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் அந்த

பாடலிடம் பெற்றிருக்கும். ஒரு சார்கேசி ராகம் என்றாலே பொதுவாகவே ஒரு சின்ன சோகம் அங்கு இடையோடும். அந்த சோகத்திற்கு மத்தியிலும் இந்த பாடலை நாங்கள் கொஞ்சம் ரசிக்க வேண்டும் என்பதற்காக நாடகப்பிரியா என்ற ஒரு ராகத்தையும் இணைத்து இசைஞானி தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு தான் இந்த பாடல். இந்த பாடலை பொறுத்தவரையில் இந்த பாடல் காட்சிகளாக இருக்கலாம், திரைப்படமாக இருக்கலாம், கேட்போர்களுக்கு அந்த பாடலை திரைப்படத்தை பார்த்தோருக்கு இந்த பாடல் இன்னும் அதிகளவு ஈர்ப்பை தரக்கூடிய பாடல். கிராமிய மெல்லிசைத்தன்மையை தரக்கூடிய இந்த பாடலில் புல்லாங்குழல், வயலின், மிருதங்கம், தபேலா என்று பல இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். புல்லாங்குழல் பாடலின் தொடக்கத்திலும் இடையிலும் சோகம் மற்றும் ஏக்கம் என்பவற்றை வெளிப்படுத்த பயன்படுத்தப்பட்டிருக்கும். வயலின் ஏனைய ஸ்ட்ரிங் கருவிகள் பாடலின் பின்னணியில் சோகத்தை அழுத்தமாக உணர்த்தவும் பாடல்களின் குரல்களுக்கு பக்கபலமாகவும் ஒரு மேற்கத்திய பாணி வயலின் குழு இசையாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். மிருதங்கமாக இருக்கலாம், தபேலாக இருக்கலாம், பாடலின் தாளக்கட்டுக்கோப்பிற்கு கர்நாடக இசை மற்றும் நாட்டுப்புற பாணியிலான தாள வாத்தியங்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஒகஸ்டிக் கிட்டார் பாடலின் மெல்லிய தாள ஓட்டத்தை நகர்த்தி செல்ல இசைஞானி கையாண்ட மிகச்சிறந்த ஒரு கருவி. இப்படி பல இசைக்கருவிகள். இப்போது பாடலை கேளுங்கள். பாடலின் முடிவில் அவற்றை பற்றி நாங்கள் பேசுவோம்.

0: சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம்.
1: ஆமாம் நேர்களே, நிகழ்ச்சியில் வயலின், வயலோ, தபேலா, மிருதங்கம், புல்லாங்குழல், கிட்டார், டேப், கடம், சந்தூர், டோலக் என்று பல இசைக்கருவிகளை பயன்படுத்தி அந்த சார்கேசி ராகத்தில் அந்த பாடலை தந்திருந்தார் இசைஞானி இளையராஜா. கீத சங்கம நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். மீண்டும் மற்றொரு கீத சங்கம நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நேர்கள் உங்களது விருப்ப பாடல்களோடு இணைந்திருக்கலாம். 7 மணி தொடக்கம் 8 மணி வரை நீங்கள் 416-6444-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு பகலலாம்.

0: மணித்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி ஹவர்லி நியூஸ்.
2: தனது மகனை உயிருடன் தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் நாட்டுக்காக தான் அவரை ஒப்படைத்ததாகவும் கூறிய சுரேஷ் தலையின் தாய் அரசியல் நோக்கத்திற்காக தன் மகனை பலிகொடுக்க முடியாது என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார். சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நிலையில் இவ்வாறு அவர் தெரிவித்தார். அத்தோடு தாய்மார்கள் எவரும் இனி ராணுவத்திற்கு தமது பிள்ளைகளை அர்ப்பணிக்க கூடாது என்றும் அவ்வாறு வழங்கினால் தன்னை போன்றே போராட வேண்டும் என்றும் சுரேஷ் தலையின் தாய் தெரிவித்திருக்கின்றார். காவல்துறை மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் நேற்று நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 690 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையின் போது மொத்தமாக 28,247 பேர் பரிசோதிக்கப்பட்டதோடு குற்றச் செயல்களோடு தொடர்புடையதாக அடையாளம் காணப்பட்ட 28 பேர் கைது செய்யப்பட்டனர். நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளின் அடிப்படையில் 284 பேரும் திறந்த பிடியானைகளின் அடிப்படையில் 146 பேரும் கைது செய்யப்பட்டனர். மேலும் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 72 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 112 பேரும் கைது செய்யப்பட்டனர். இதனுடன் பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகளோடு தொடர்புடைய 4,437 பேருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையின் ஊடகப்பிரிவு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 மாத காலம் மாமிச உணவுகளை தவிர்த்து கடுமையான விரதமிருந்து ஜப்பானிலிருந்து சென்ற பௌத்த புத்தர்கள் குழு ஒன்று வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் புனித பூமிக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றது. 9 பேரை கொண்ட இந்த ஜப்பானிய பக்தர்கள் குழு கதிர்காமம் புனித பூமியில் தங்கியிருந்து அங்குள்ள மக்களுக்கு தான தர்மங்களை வழங்கியிருப்பதோடு கதிர்காம கந்தப்பெருமானை வேண்டி விசேட வழிபாடுகளையும் முன்னெடுத்துள்ளது. கதிர்காம கடவுளுக்காக இவர்கள் 3 நாட்கள் தொடர்ச்சியாக பூஜைகளை நடத்தி வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமது இந்த ஆன்மீக பயணம் குறித்து ஜப்பானிய பெண் பக்தர் ஒருவர் கருத்து தெரிவிக்கும் பொழுது, தான் சுமார் 25 வருடங்களுக்கு முன்பே முதல் முறையாக கதிர்காமத்துக்கு சென்றதாகவும் கதிர்காம கந்தப்பெருமானுடன் தமக்குள்ள ஆன்மீக தொடர்பு காரணமாகவே அன்றிலிருந்து இன்று வரை கதிர்காம தெய்வத்திற்காக தாம் இந்த தொடர்பு வழிபாடுகளை விரதங்களை மேற்கொண்டு வருவதாக நெகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் கடந்த வார தங்க விலையுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இன்று 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,000 ரூபாவால் குறைந்திருப்பதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. 24 கேரட் தங்கம் 383,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கேரட் தங்கம் ஒன்று 352,400 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 47,875 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,050 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சாலையை பாதுகாப்பது தொடர்பில் இன்று 10 மணிக்கு கோட்டை புகையிரதல் நிலையத்தின் முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் விடுதலை புலிகள் கொலை செய்தது படுகொலை இல்லையா என போராட்டக்காரர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அத்தோடு நாட்டுக்காக போராடிய சுரேஷ் தலையை சிறைப்படுத்தி ஜனாதிபதி உட்பட சானி அபேசேகர் ஆகியோர் பயங்கரவாதியை போன்று செயற்படுகின்றார்கள் என்று பெங்கமுவ நாலக தேரர் தெரிவித்தார். இந்த போராட்டத்தில் விமல் வீரவங்ச உதய கமன்பில உட்பட்ட அரசியல் தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அனைவருக்கும் சுகாதார பாதுகாப்பு வழங்கும் பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக உலகின் மிகப்பெரிய பொது சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தின் மேற்குவங்க அரசு இன்று இணைகின்றது. மாநிலத்தில் இந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசின் சுகாதார அமைச்சகத்தின் கீழ் செயற்படும் தேசிய சுகாதார ஆணையகத்திற்கும் மேற்குவங்க அரசின் சுகாதாரத்துறைக்கும் இடையே புதுடில்லியில் உள்ள விக்யான் பவனில் கையெழுத்தாக இருக்கின்றது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாவதன் மூலம் இந்த திட்டத்தை செயற்படுத்தும் இந்தியாவின் 36வது மாநில யூனியன் பிரதேசமாக மேற்குவங்கம் மாறுகிறது. நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மக்களுக்கும் சமமான எளிதில் அணுகக்கூடிய சுகாதார சேவைகளை வழங்குவதற்கான பயணத்தில் இந்த முன்னேற்றம் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என தெரிவிக்கப்பட்டது. ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டமானது தகுதியுள்ள பயனாளிகளுக்கு மருத்துவமனை சிகிச்சைகளுக்காக ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீட்டை வழங்குகின்றது. இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இந்தியாவின் சுகாதார பாதுகாப்பின் ஒரு முக்கிய தூணாக உருவெடுத்திருக்கின்றது. மேற்கு வங்கத்தில் இந்த திட்டத்தை செயற்படுத்துவதன் மூலம் மாநிலத்தில் உள்ள தகுதியுள்ள லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு சுகாதார செலவினங்களில் நிதி பாதுகாப்பு கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டம் ஆரம்பமாகியது. இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் 23 கட்சிகள் பங்கேற்றன. தமிழ்நாட்டிலிருந்து வைகோ, திருமாவளவன் ஆகியோரும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்றனர். டெல்லியில் இந்தியா கூட்டணி கூட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகம், ஆம் ஆத்மி கட்சிகள் புறக்கணித்தன. டெல்லியில் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் திடீரென வீசிய பலத்த காற்று மற்றும் மழையின் காரணமாக தரை உபகரணங்கள் நகர்ந்து நிறுத்தப்பட்டிருந்த விமானங்கள் மீது மோதியதில் 3 ஏர் இந்தியா விமானங்கள் சேதமடைந்துள்ளன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து சேதமடைந்த 3 விமானங்களும் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. ஏர் இந்தியா என்ஜினியரிங் மற்றும் இண்டிகோ நிறுவனத்துக்கு சொந்தமான உபகரணங்கள் திடீரென ஏற்பட்ட மோசமான வானிலை காரணமாக நகர்ந்து நிறுத்தப்பட்டிருந்த விமானத்தின் மீது மோதியதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. வானிலை மாற்றம் குறித்து வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் விமான நிலையத்திற்கோ அல்லது விமான நிறுவனத்திற்கோ எந்த எச்சரிக்கையையும் விடுக்கவில்லை என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது.
0: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
3: நேரம் இப்பொழுது 7:07. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்களை நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் பாடல்களை கேட்டு மகளிலாம். இப்பொழுது 9:00 வரை உங்களது விருப்ப பாடல்கள் ஒலிபரப்பாகும். 7:00 to 8:00 வரை நேர்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு பாடல்களை கேட்கலாம். அந்த பாடல்கள் 9:00 வரை ஒலிபரப்பாகும் என்பதை மறந்துவிடாதீர்கள்.

0: நேர்களை இந்த வேளையில் மதி விரும்பி கேட்ட பாடல் ஜல்லிக்கட்டு காளை திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் சித்ரா குரல்களில் வருகிறது.
1: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு, அதை சிக்கு இல்லாம எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் நாங்கள் நேர்களை இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். பவானின் விருப்ப பாடல் ஒன்று காத்திருக்கின்றது, அது நீ வருவாயென அந்த பாடல் ஒலிக்கும். அதற்கு முன்னர் நேர்களை நாங்கள் நிகழ்ச்சியில் இணைக்க போகின்றோம். விண்வெளியில் காராமணி செடியை வளர்த்து இஸ்ரோ புதிய சாதனை ஒன்றை நிலைநாட்டியிருக்கின்றார்கள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ உலக விண்வெளி ஆராய்ச்சி துறையில் மற்றொரு முக்கிய மைல்கல்லை எட்டியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. மறுசுழற்சி செய்யப்பட்ட ராக்கெட் பாகத்தை பயன்படுத்தி விண்வெளியில் காராமணி செடியை வெற்றிகரமாக வளர்த்ததன் மூலம் இந்தியா தனது முதல் விண்வெளி தாவர வளர்ப்பு சாதனையை பதிவு செய்திருக்கின்றதா. கடந்த 2024 டிசம்பர் 30 இரவு 10:15 மணிக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து PSLV-C60 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணிலவப்பட்டது. இந்த பயணத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றான விண்வெளி டாக்கிங் தொழில்நுட்ப சோதனையும் இடம்பெற்றிருந்தது. அந்த சோதனையும் வெற்றிகரமாக நிறைவேறி இந்தியாவின் விண்வெளி திறனை உலகுக்கு மீண்டும் இந்தியா நிரூபித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்படி பல விண்வெளி ஆய்வுகள், விண்வெளி பற்றிய வெற்றி செய்திகளை இப்பொழுது மனித குலம் தொடர்ச்சியாக தந்த வண்ணம் இருக்கின்றது. நிச்சயமாக இது மனித குலத்தின் மிகப்பெரிய பாய்ச்சல்களாக வருங்காலங்களில் பேசப்படும் என்றால் அது மிகையல்ல. நேரம் சரியாக இப்பொழுது 7:17 நிமிடம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்வோம்.

0: நிகழ்ச்சியில் இந்த மணித்தியாலத்தின் முதலாவது நேர். வணக்கம்.
1: வணக்கம் வாசு, நான் மொரின்.
0: மொரின் வணக்கம். பாங்கோ, எப்படி
1: நலமா இருக்கிறீங்களோ?
0: ஓ, நலம் நலம் மொரின். நீங்கள்
1: நலமா இருக்கணும்.
0: என்ன நடக்குது?
1: அப்படி உங்களோட நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு மிகவும் அருமையான நிகழ்ச்சிகள் நல்லா இருந்தது. இன்னைக்கு வீட்டை வெளியே வந்தபடியால் கொஞ்சம் கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது. நன்றி. எனக்கு ஜூன் போனால் ஜூலை காற்று அந்த பாடலை விரும்பி கேட்கலாம்
0: இருக்கேன். ஜூன் போனால் ஜூலை காற்று இப்பவே தொடங்கிட்டீங்க.
1: மாதம் ஜூன், அடுத்தது நீங்கள் அந்த ஹரிஷ் ஜெயராஜ் இந்த பாடல்களை கொண்டு வந்தது அருமையா இருந்தது. அப்ப
0: நீங்கள் எப்படி?
2: எனக்கு பாடல் வந்து கரா படத்துல கண்ணம்மா என் கண்ணம்மா, தனுசென்ற நடிப்பில கேஎஸ் ரவிக்குமார் நடிப்பில நல்ல ஒரு திரைப்படம். கேஎஸ் ரவிக்குமார் அப்பாவுக்கு நல்லா நடிப்பில்ல
0: நடிப்பார். தெனாலி படத்திலே வந்திருக்கிறார்.
2: இது அப்பாவுக்கு நடித்துள்ள தனுசென்ற அப்பாவுக்கு அப்ப நல்ல படம் கேட்டு பார்ப்போம் அந்த இந்த பாடல்.
0: சரி, நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா,
0: தேவமேர். வாங்க.
3: எனக்கு இன்றைக்கு விஜய் ஆண்டனி இந்த படத்துல இருந்த ஒரு பாடல் அந்த சத்தி திருமணத்துல இருந்து இந்த படம் போதுமா அந்த பாடலை கேட்கணும்.
0: சரி, பாடலிக்கும் நன்றி தேவகுமார்.
3: நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் பாசுங்க, கமல் வைக்கிறேன்.
0: கமல் வணக்கம். வாங்கோ, எப்படி
4: எப்படி நல்ல சுகமா இருக்கீங்களோ?
0: ஓ, நலம் நலம், நன்றி.
4: ஒரு நேர் சொன்ன கூட குரல் கொஞ்சம் வந்துட்டு காட்டில கூட இஞ்சி பிளேண்டி அனுப்பிச்சு இப்ப தெளிஞ்சுட்டு குரல்.
0: நன்றி, நன்றி.
4: இப்ப தென்கிணத்துல கேட்கற மாதிரி இருக்குது.
0: எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? நாம
4: எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கோம். 5 மணிக்கு அங்க எல்லாம் முடிஞ்ச மாதிரி வந்துடும். நம்ம பிலிப்பைன்ஸ் இந்த நிலநடுக்கங்கள் அப்பவே கேட்டுக்கொண்டிருந்தேன்.
0: ஓ, பிலிப்பைன்ஸ் நிலநடுக்கத்தோட ஓடி வந்துட்டு.
4: அப்ப எல்லாம் அதை அடிச்சு ஓயட்டும். 7 மணிக்கு அப்புறம் அவங்களை சந்திக்கலாமும் நீரை காய்ப்பு கொண்டு வந்துடும்.
0: கவல், நீங்க என்னத்து சிஎம்ஆர் கேட்கிறீங்க? நீங்கள் ஹெச்டி
4: இது தொழிலின் ரேடியோ சண்டை இருக்குது. சிஎம்ஆர் ஹெச்டி இருக்குது, மற்றதும் இருக்குது. அந்த
0: டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களா?
4: ஓ, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன்.
0: நல்லா கிளியரா கேக்குது தானே?
4: நல்ல கிறிஸ்டல் குவாலிட்டியா இருக்கு. நல்ல அந்த மாதிரி
0: அதான். இல்ல, சில நேர்கள் வந்து அப்ப ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிவிடும். அதான் நீங்கள்
4: அதை என்ன செய்யணும்னா அன்ஸ்டால் பண்ணி போட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணதே வந்துடும். ஆனா இப்ப இல்ல, முந்தி இப்ப 2-3 இயர்ஸ்க்கு வந்தது.
0: எடுத்து வச்சுக்கொண்டு வாசன்னா உங்களுக்கு என்ன கேப்பியல். கமல், திரும்ப சொல்லுங்க, என்ன செய்யணும்?
4: அன்ஸ்டால் பண்ணி போட்டு திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ண சொல்லுங்க.
0: இன்ஸ்டால் பண்ண வேற என்ன? சரி, நேர்களே, விடை கமலிடம் இருந்து வந்திருக்குது. எல்லாரும் அதை பின்பற்றுங்க. நேர்களே சொல்லணும் விடை, அப்பதான் அந்த நம்பிக்கை வரும்.
4: எனக்கு ஒரு குறையும் இல்ல, ரெண்டும் டவுன்லோட் பண்ணிருக்கேன். ரெண்டும் ஒரு பிரச்சனை இல்லாம இந்த கிறிஸ்டல் கிளியரா இருக்கு.
0: மொரிநண்ட நேர் சொன்னார், நான் அவர்கிட்ட கேட்க வந்தேன். அவர் தான் ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணி வச்சிருக்கலாம் வாங்க இப்படி பாட்டு சிஎம்ஆர்
4: அவதான்
0: சமைய கேக்க ஃப்ரிட்ஜ்ல போட்டுட்டு சமைக்கிறது கிச்சன்ல. நீ கேக்க எத்தனை விளையாட்டுலாம் நடக்குது என்ன? அருமை.
4: நேற்று வந்துடுறாங்கள் அவங்கள நீங்கள் வழிகிட்டீங்கள். மற்ற பக்கம் இருந்தாங்க, நீங்கள் மாக்கவன் லோரன்ஸ் இருந்தீங்க, நாங்கள் அங்கால் பக்கம் இருந்தாங்க. மாக்கவன் ஸ்டீல் பக்கம் வர வேண்டாம். அங்கே தனிமாயிட்டு வழிகிட்டோம்.
0: நாங்களும் அங்க பிஸி தான் சந்திக்கிறோம்.
4: அதான் சொல்லுறது இல்லையோ, சொல்லுறாங்க.
0: என்ன பாடல் கமல்?
4: இல்லம் சங்கீதம், எஸ்பியும் வாணி அம்மாவும் படிச்ச பாடல். படம் தான் ஞாபகம் இல்லை எனக்கு.
0: அது கடினமான படம் இல்லை, அவன் அவள் அது எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் படர்க்கை படிப்பிக்க படர் தன்மை முன்னிலை படர்க்கை படர்க்கைக்கு இதைத்தான் சொல்லிவிடும் அவன வளாது என்று. சரி நன்றி நன்றி.
4: அப்ப இப்ப குரல் ஓகே உங்களுக்கு காட்டிலாய் கூட அனுப்பி வச்சிருக்கேன் நீங்க பண்ணி.
0: நன்றி நன்றி
4: ஓகே நன்றி சந்திப்போம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் நான் ஜெயா நான் எப்படி நல்லா இருக்கீங்களா?
0: நலம் ஜெயா நன்றி. நீங்கள் எப்படி?
5: இப்போ நெஞ்சு பிளேன் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கீங்க? நல்ல நல்ல நல்ல சுகமாக ஒன்று நினச்சி கேட்டு நான் ஜூஸ் அனுப்ப ஒன்று பார்த்தேன் நான் வர அண்ணன் வந்து உங்களுக்கு இஞ்சி பிளேன் அப்போ நல்ல
0: கமலிட இஞ்சி பிளேந்தியோட எல்லாம் தெளிவாயிட்டு.
5: ஏ நல்ல நல்லது நினைச்சலாம் சிறப்பாக இருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த பாருங்க அந்த பிலிப்பைன்ஸில் 7 இதில் இவ்வளோனா அப்போ நாங்கள் இருந்த 4.4 வந்ததுக்கே எங்களுக்கு அவ்வளவு சத்தம் இருந்து எங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பா இருந்தது அந்த நிலநடுக்கம் இங்க வந்த கண்டிக்கு உங்களுக்கு 7 இருந்தா எவ்வளவு அதிர்ச்சியா
0: இருந்திருக்கு. பிலிப்பைன்ஸ்ல அடிக்கடி நடக்கும் இந்த மிண்டோனா தீவு என்ற ஏனென்றா பிலிப்பைன்ஸ் வந்து அந்த அகலிகள் அகலிகள் கொண்ட இடம் மிண்டோனா அகலி அகலிகளும் இருக்கு பிலிப்பைன்ஸ் சூழல். அகலி என்றது கடல் ஆளி மிகப்பெரிய ஆழமான கடல் அதுவும் அதிகம் இருக்குது அங்க.
5: கடல்
0: பூக்கள் திரைப்படத்தில் இருந்து நல்ல நல்ல பாடல்கள் இந்த கடல் பூக்கள் திரைப்படத்துல நிறைய நல்ல பாடல்கள் இருக்கு.
5: படமும் நல்ல கடல் சார்ந்த படம் தான் நல்ல ஒரு காவியமா இருந்தாங்க படம் பாத்துட்டீங்க
0: நல்ல
5: அருமையான படம் நல்ல படம் அது
0: முரளி
5: கதையெல்லாம் நல்ல அருமையான கதைகளும் முரளியும் மனோஜ் நடிச்சது
0: நல்ல
5: படம். நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்
6: மாலை வணக்கம் ரமேஷ் எப்படி இருங்க?
0: நலம் ரமேஷ் நன்றி. நீங்கள் எப்படி?
6: நான் நல்லா மச்சம் இருக்கேன். இந்த பிலிப்பைன்ஸ் கிட்டத்தட்ட ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அடிக்கடி ஏன்னா அதில் வந்து எர்த்குவேக் ப்ரான் ஜோன் தானே அதுவும் இந்தோனேஷியா இதெல்லாம் அந்த பக்கம் தானே அந்த மேடம் தீவு அதெல்லாம் ரொம்ப இதான தீவு கூட்டங்கள் நீங்க சொன்ன மாதிரி அகலிகள் இருக்கு. ரெண்டாவது மைன்ஸ் நிறைய நோண்டுறாங்க. ஸோ எல்லாமே ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் இடிக்கத்தான் செய்யும். மேல பக்கம் மேலையும் வெடிச்சு தள்ளுறாங்க கீழையும் குடஞ்சி தள்ளுறாங்க. ஸோ என்ன பண்ணுறது அப்புறம் பூமி தான் என்ன பண்ணும் சொல்லுங்க. இதை ஒன்று பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் யோசிச்சு செஞ்சா சரி. நிகழ்ச்சி அருமையா இருந்தது வாழ்த்துக்கள். பாடல் வந்து பெட்டிக்கடை படத்துல சுடலமட சாமி கிட்டங்க பாடல்.
0: நான் நினச்சேன் இன்றைக்கு ஒரு கர்நாடக பாடலை கொண்டருவர் ரமேஷ் என்று சுடலை மடை சாமிய
6: அதுவும் கிட்டத்தட்ட தன்னுடைய இவரை பாடிய பாடதானே இருக்கட்டும். நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் பாசன் எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ நலம் நலம் நிர்மலா நீங்கள் நலமா?
7: ஓமம் நலமா இருக்கிறோம். நன்றா இருந்தது சிறையில் இலக்கிய சாதனை சங்கமம் எல்லாம்
0: கேட்டுக்கொண்டிருந்த
7: எனக்கு அம்மங்கோயில் கிழக்காலே படத்துல உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன்.
0: உன் பார்வையில் என்ன நல்ல பாடல் இரவில கேட்க நல்லா இருக்கும். நன்றி நிர்மலா.
7: நன்றி நன்றி வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் பேசுங்கள்.
8: ஹலோ
0: வணக்கம்.
8: ஹலோ
0: வணக்கம்
8: வணக்கம் வாசன்.
0: வணக்கம் யார் பேசுறீங்க?
8: நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து விஜயன் பேசுறேன்.
0: ஆஸ்திரேலியாவிலிருந்து விஜயன். ஓ ஆஸ்திரேலியாவிலிருந்து எங்களுக்கு ஒரு நேர் இணைஞ்சிருக்கிறார் சந்தோஷமா இருக்கு.
8: கனகாலமா கேட்கிறேன். நாங்கள் 8 9 வருஷமா கேட்கிறேன். ஆனால் வானொலிக்கு வாரதில்லை.
0: ஓ
8: கடைசி 3-4 மாக உங்கள்ட தமிழ் ரேடியோ வந்து வேலை செய்யல ஒன்னையா இல்ல. நான் நேற்று ரிங் பண்ணி யாரும் சொன்ன நான் வேலை செய்யல 2-3
0: உங்களோட
8: நான் அப்பதான் கேட்கிறேன்.
0: நீங்கள் அன்ஸ்டால் பண்ணி புதிய ஒரு காய் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா சரி வரும்னு சொல்றாரு கமல்.
8: ஓகே சரி சரி. நான் இந்த தமிழ் கனடா ரேடியோன்னு போட்டு அதுல வந்து நாலஞ்சு ரேடியோ ஸ்டேஷன் வருது உங்களை சிஎம்ஆர் ஹெச்டி ரேடியோவும் மற்ற அதுக்கு பிறகு திருப்பி இன்னும் நார்மல் ரேடியோவும் வருது. என்ன ரெண்டு ரேடியோ இருக்கு நான் தமிழ் ரேடியோ.
0: ஓ ஹெச்டி ஒன் ஹெச்டி டூ என்று ரெண்டு பேர்.
8: விரும்பமா இருக்கிறது. ஆனா நான் வேலையில இருக்கக்குள்ள எனக்கு கேட்க வர முடியாம இருக்கிறது. உங்களுக்கு நிகழ்ச்சியும் இல்ல கனா விதமா இதெல்லாம் சொல்றீங்க எல்லாரும். உங்களுடைய வேலை இல்ல நம்ம கனகாலமா கேக்குறேன். உங்க கேடாவது வந்து வந்து போறேன். ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அம்மா தங்கச்சி அப்படிலாம் இருக்கிறோம் அங்க.
0: சந்தோஷம் விஜயன். என்ன பாடல் உங்களோட விருப்ப பாடல்?
8: விருப்ப பாடி பாபா வாத்தி அந்த பாடலை போட முடியுமோ கேக்குறேன்.
0: வாத்தி திரைப்படத்துல இருந்து
8: என்ன?
0: நன்றி நன்றி விஜயன்.
8: நன்றி நன்றி.
0: ஆஸ்திரேலியாவிலிருந்து மிக நீண்ட தூரத்திலிருந்து கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றிகள்.
8: நன்றி
0: விஜயன். ஆமாம் எங்களது நேர்கள் உலகம் முழுவதும் பிறந்து வாழுகின்றார்கள். இதுதான் இந்த நல்ல சான்று. இது நாங்கள் உலகம் எல்லாம் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். நீங்கள் நேர்கள் நம்புவீர்களோ தெரியாது, பல நேர்கள் பல நாடுகளிலிருந்து அழைத்து பேசுவார்கள். அவர்கள் காற்றலைக்கு வருவதில்லை. ஆனால் எங்கள் ஓஃபேயாரில் வந்து பிரான்ஸ் இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து இன்னும் பல நாடுகளிலிருந்து எங்கள் நிகழ்ச்சிகளின் தரம் எங்களது நிகழ்ச்சிகளது அந்த சிறப்புகள் பற்றியெல்லாம் அளவலாகுவார்கள். காற்றலைக்கு வர சொன்னால் அவர்கள் பலர் வருவதில்லை. இன்று விஜயன் இணைந்திருக்கின்றார். இந்த விஜயனுக்கு எங்களது மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இயன்றளவு கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேர்கள் இணைந்து இவ்வாறு நிகழ்ச்சிகள் பற்றி பேசினால் நிச்சயமாக எங்களது உள்ளூர் நேர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு மிக ஒரு பிரம்மாண்டமான நேர் கூட்டங்களுடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சி அவர்களுக்கு ஏற்படும். இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். சொல்லுங்கள்.
2: இருக்கலாம் அப்ப ஒரு சில நேரம் பழைய போன் வச்சிருப்பேன் நம்ம புது போன் வச்சிருப்பினம் அப்ப சாப்ட்வேர் வந்து டிஃபரண்ட் ஆயிருக்கும். அப்ப ஒவ்வொரு போனுக்கும் வேலை செய்யாது. நான் ஒரு போன் வச்சிருந்தேன் ஐபோன் உண்டு அது வேலை செய்யல. இப்ப ஆண்ட்ராய்ட் வச்சிருக்கிறேன் ஆப் வேலை செய்யுது. அப்ப அதுக்கான சொல்யூஷன் வந்து சுயமா எடுக்கணுமா எல்லா போனுக்கும் வேலை செய்யற மாதிரி. சில போனுக்கு வேலை செய்யுது சில போனுக்கு வேலை செய்யல.
0: நாங்கள் எங்களது முகாமைத்துவத்துக்கு அதை அறிவிப்போம். நன்றி
2: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
9: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் வாசன் கண்ணன் காய்கறன் எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் கண்ணன் நன்றி. நீங்கள் எப்படி?
9: ஓ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். நான் எடுத்து நான் உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு அந்த ஒரு மணிக்கான வந்து என்ன மியூசிக்கை பற்றி சொல்லி பாட்டு சரித்திரத்தை சொல்லி அது ஒவ்வொரு ஒவ்வொரு கிழமையும் நீங்க அப்படி செய்யறீங்க ஒவ்வொரு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி வாசன். மற்ற பாட்டு வந்து மற்ற கேட்ட பாட்டோட செய்ய தொடங்க.
0: மிக்க நன்றி நன்றி நன்றி கண்ணன் நன்றி
9: நன்றி நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: மத்தியானம் 11:00 மணி என்ன சொன்னார் வேலையில இருந்து தான் கூடுதலா கேட்டு வார இல்ல அவருக்கு அந்த ஏசி பிரச்சனை
0: சொன்னாரு
10: தனிச்சோட காய்ச்சி வருவோம் அதை கேட்டு தான் நேரம் இருந்தால் சேர்த்து விடுங்க புது காந்தி ஒரு பாட்டு போடுங்க போடுங்க இந்த ஆரியங்கள் வெளியே தொடங்க ஒரு பாடல் உண்டு
0: புவிநடுக்கங்கள் ஜப்பான்லயும் வாருது ஜப்பான் அதுக்கு தயார் நிலையில இருக்கும் பிலிப்பைன்ஸ் ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்ட நாடு சமாளிக்கிற கஷ்டம் அந்த நாட்டுக்கு
10: நன்றி
0: ஆமாம் நேர்கள் அத்தனை பேரை இணைத்துக் கொண்டோம் அத்தனை பேரது பாடல்கள் ஒளிபரப்பாகும் பவான் ஏற்கனவே 6 மணிக்கு இணைந்திருந்தவர் அவரது பாடல் அடுத்து ஒளிபரப்பாக இருக்கின்றது மொரின் குயின்ஸ்டன் மற்றும் தேவகுமார் கமல் நோர்வேஜியா ரமேஷ் நிர்மலா ஆஸ்திரேலியா விஜயன் கண்ணன் காசி ஆகியோரது பாடல்களும் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகும் இப்பொழுது பவான்

0: நேர்களை உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் ஆரம்பமாவதற்கு இந்த 3 தினங்கள் மட்டுமே இருக்கின்ற நிலையில் டொரண்டோ நகரம் வாங்கிய ஆயிரக்கணக்கான ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகளுக்கான டிக்கெட்டுகளை லாபத்துக்கு மறுவிற்பனை செய்யும் முடிவை அந்த நகரத்தின் மேயர் ஒலிவியா சவ் நியாயப்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. போட்டியை நடத்துவதற்கான செலவுகளை ஈடுகட்டவும் வரி செலுத்துவோரின் பணத்தை சேமிக்கவுமே இந்த உத்தி பயன்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். நகர நிர்வாகம் தனக்குள்ள சலுகைகளை பயன்படுத்தி 3500 மேற்பட்ட டிக்கெட்டுகளை வாங்கி அவற்றை பெரு நிறுவனங்களுக்கு மற்றும் ஸ்பான்சர்களுக்கு லாபத்தில் விட்டுள்ளது. இந்த வருவாய் மூலம் பொதுமக்கள் மீது நிதிச்சுமை ஏதும் விழாது என மேயர் சாவு கூறியிருக்கின்றார். இந்த முடிவிற்கு எதிர்க்கட்சிகள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பெயர்த்த விமர்சனங்கள் எழுந்திருக்கின்ற அதேவேளை அமெரிக்க நகரங்களின் மேயர்கள் தங்களுக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி உள்ளூர் குடும்பங்களுக்கு குறைந்த விலையில் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொடுத்துள்ள நிலையில் மேயர் சாவ் டிக்கெட் விலையை உயர்த்தி லாபம் சம்பாதிப்பதாக கவுன்சிலர் பிராட் குற்றம் சாட்டியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேரம் இப்பொழுது சரியாக 7:38. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்களது விருப்ப பாடல்களுடன் நேர்கள் பயணிக்கலாம்.
1: Everything okay, no problem. And did you
2: bar kalam closing da tadikira nadik
3: the customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti selutti kondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416 268 0155, 416 268 0155.
1: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
2: செல்லம் இல்லடா செல்வம்.
1: சரி சரி.
5: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
4: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
0: நேர்களை, கனடாவில் நடைபெறுகின்ற உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டி மைதானங்களுக்குள் தண்ணீர் போத்தல்களுடன் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட இருந்த நிலையில் இது தொடர்பாக தமது அதிருப்தியை வெளியிட்ட கனேடிய ஃபீஃபா குழு, உலக கிண்ணத்தை நடாத்துகின்ற குழுவினர் தமது அதிருப்தியை வெளியிட்ட நிலையில் இப்பொழுது மைதானங்களுக்கு தண்ணீர் போத்தல்கள் கொண்டு செல்ல முடியும் என்ற அனுமதியை ஃபீஃபா நிறுவனம் வழங்கியிருக்கின்றது. அதுவும் பயன்படுத்திவிட்டு ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய போத்தல்களுடன் சென்று அந்த போத்தல்களை உடனடியாக அவர்கள் டிஸ்போசல் செய்ய வேண்டும் என்ற அந்த நிபந்தனையின் அடிப்படையில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் போத்தல்களை மைதானங்களுக்குள் கொண்டு செல்ல முடியும் என்ற அனுமதி இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றது. இது மோரின் விருப்பப்பாடு.